தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தத்தடி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தச்சனு தட்டு தரித்த